வந்தாய். மிடுக பெயர் பகை சபரேனு அமிர்த நாம் சாசங்களன் சோ பிரசான்னு பகை குருதேவ பூர்ணஹோய் சேவக் கீ சேவ்.